0: அண்ணா என் கொஞ்சிச்சா இறகு
1: எனக்கு தாள பிடிச்சி சேர்க்கற
0: தானே
1: தாதான சேர்க்கற இ கிருஷில பிடிச்சி தாள பிடிச்சி இதுல
0: இறகு தாதாண்டிய வெங்கப்பண்ணா
1: எஞ்சி நான் அந்த பண்புன மாற வாவா நம்மளது கிருஷி மந்தனால புலேதால தோச்சி பூரெட்ல நஷ்டம் தூது தூது சாக்கான் லாப தூ அரகி திக்குச்சி
0: சுறுசுறுக்கு கிருஷிட்டு ஈர்ல கனி என்னலானே பரா
1: இவரமணி பந்தை குள்ளுவானா நினான் தூ நாக்கு அஞ்சதால தோச்சிங்க பூரெட்ல புலேட்டு
0: ஏ இத்த உண்டு ஈர் ஈர்ன ஜாகத மண்ணு பரீட்சை மல்தாரா
1: இவரமணி பந்தை குள்ளு மண்ணு நேர்ல பரீட்சை
0: அந்த வெங்கப்பண்ணா நம்ம ஜாகத கெல திக்குத மண்ணு பரீட்சைக்கு கொரடு அகில் ஐனு தூது நமக்கு சரியாயின பரிகார பண்பேரு
1: சேகரா
2: கேம்பஸ் உடுப்புன மண்ண பரீட்சா கேந்திர கோபலே போன் நம்பர் 97 3 1.